0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக பெங்களூர் ஏஆர் ரமணி அம்மாள் பாடியுள்ள பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட

0: பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.

0: பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணைய வழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தா ஸ்ரூயந்தாம். பிரவாசக திவ்யானந்த ஜா. प्रधानमंत्री नरेन्द्र मोदी ह्यः आर्थिक परामर्श परिषदः सदस्यैः समं आकारितस्य उपवेशनस्य अध्यक्षताम् अकरोत्. उपवेशने प्रधानमंत्री परिषद सदस्याश्च वैश्विक निश्चितता काले भारतस्य भूयोपि आर्थिक वृद्धिं कर्तुं विभिन्नेषु परामर्शोपायेषु चर्चितवन्तौ. जीवनस्तरं व्यापारं च सुगमीकर्तुम् अपि सविस्तरं विचारणा जाता. सदस्यैः भारते विश्वे च पश्चिमैशिया संघर्षेण उत्पन्न प्रभावानाम् अपि आकलनं प्रस्तुतम्. विदेशमंत्री डॉक्टर सुब्रह्मण्यम जयशंकरः उक्तवान् यत् भारतं नेपालं च सुदीर्घ मुक्त सीमायां सुरक्षा व्यवस्थां प्रवर्तयितुं दृढतया सहयोगं कुरुतः. अपि च उभौ देशौ संकटकाले अपि सर्वदैव परस्परं साहाय्यं कुरुतः. नवदिल्ल्यां नेपालस्य विदेशमन्त्रिणा शिशिर खनालेन सह उपवेशने डॉक्टर जयशंकरः अवदत् यत् उभयोः देशयोः सम्बन्धः जीवित जनसम्बन्धस्य सीमापार सम्पर्कस्य पारस्परिक सांस्कृतिक धार्मिक परम्पराणां च सुदृढाधारे विनिर्मितः अस्ति. केन्द्रीयः गृहमन्त्री अमितशाहः अन्ताराष्ट्रियसीमासु वित्तीयव्यवहारस्य, भवननिर्माणस्य, सम्पत्तिक्रयविक्रयणस्य च विषये विशेषसमवधानतायै आहूतवान्. एषः निर्देशः BSF इति सीमासुरक्षाबलस्य त्रिपुरासीमामुख्यालये गृहमन्त्रिणः अध्यक्षतायाम् आकारिते पूर्वोत्तरराज्यसीमाक्षेत्रविषयके सम्मेलने प्रदत्तः. गृहमंत्री विगत पंचवर्षाणां भूमिलेखानां परीक्षणाय अपि निर्दिष्टवान्. CBSE इति केन्द्रीय माध्यमिक शिक्षा परिषद अंकसत्यापनार्थं पुनर्मूल्यांकनार्थं च आवेदन समर्पणाय अंतिमां तिथिं जून मासस्य 7वां दिनांकपर्यन्तं अग्रे सारितवती. परिषदा उक्तं यत् विद्यार्थिनः अद्य मध्यरात्रिं यावत् स्वावेदनानि अर्पयितुम् अर्हन्ति.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆத் சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு, வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார், சி ஆர் மணி ஐயர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், நிர்மலா பத்ரி அவர்களின் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம், 2:30 3:00 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீனிவாசன் ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் வயலின் இசை, நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம், 6:05 திரையிசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம்.

9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இன் ஹிந்தி டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களினாலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் டெல்லி அஞ்சல், 11:45 திரைகாணம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: దేశంలోని ప్రముఖ వ్యాపార కేంద్రాల్లో పనిచేస్తున్న వేలాది మంది ఉద్యోగులు తమ వాహనాలను పక్కన పెట్టి మెట్రో, సబ్ అర్బన్ రైలు, బస్సులు, ఇతర ప్రజా రవాణా మార్గాల్లో ప్రయాణించేలా ప్రోత్సహిస్తున్నారు. ఎంఎంఆర్డీఏ మెట్రోపాలిటన్ కమిషనర్ ఈ సందర్భంగా మాట్లాడుతూ ప్రతి శుక్రవారం ప్రజా రవాణా దినోత్సవాన్ని పాటించి ఆదర్శంగా నిలవాలని ఉద్యోగులకు పిలుపునిచ్చారు. హాకీలో భారత పురుషుల జట్టు అండర్-18 ఆసియా కప్ను మూడోసారి కవసం చేసుకుంది. నిన్న కాకామిగహారిలో జరిగిన ఫైనల్ మ్యాచ్లో ఆతిథ్య జపాన్ను 4-1 తేడాతో భారత్ ఓడించింది. అండర్-18 ఆసియా కప్ 2026 పోటీల్లో అద్భుతమైన ప్రదర్శన కనబరిచిన భారత పురుషుల మహిళల హాకీ జట్లను రాష్టపతి ద్రౌపది ముర్ము, ఉపరాష్టపతి సిపి రాధాకృష్ణన్ అభినందించారు. పురుషుల జట్టు ఛాంపియన్షిప్ టైటిల్ను కైవసం చేసుకోగా మహిళల జట్టు కాంస్య పతకాన్ని గెలుచుకుని దేశానికి గర్వకారణంగా నిలిచిందని సోషల్ మీడియా పోస్టులో రాష్టపతి పేర్కొన్నారు. ఆఫ్ఘనిస్తాన్తో జరుగుతున్న ఏకైక టెస్టు మ్యాచ్లో నిన్న మొదటి రోజు ఆట ముగిసే సమయానికి భారత్ మొదటి ఇన్నింగ్స్లో 3 వికెట్ల నష్టానికి 368 పరుగులు చేసింది. కొత్త చండీగఢ్లో జరుగుతున్న ఈ మ్యాచ్లో కేఎల్ రాహుల్, కెప్టెన్ శుభ్మన్ గిల్ సెంచరీలతో రాణించారు. సాయి సుదర్శన్ కూడా 81 పరుగులు చేసి సెంచరీని చేజార్చుకోగా రిషబ్ పంత్ వేగంగా హాఫ్ సెంచరీ పూర్తి చేసి నాటౌట్గా నిలిచారు. ఆఫ్ఘనిస్తాన్ బౌలర్లలో మెహమ్మద్ సలీం 2 వికెట్లు పడగొట్టగా జియావూర్ 1 వికెట్ దక్కించుకున్నారు. ఆకాశవాణి వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరొకసారి. అంతర్జాతీయ సరిహద్దుల వెంబడి జరిగే ఆర్థిక లావాదేవీలు, ఆస్తుల అమ్మకాలు, కొనుగోళ్లపై కట్టుదిట్టమైన నిఘా ఉంచాలని కేంద్ర హోంమంత్రి అమిత్ షా పిలుపునిచ్చారు. సరిహద్దు వెంబడి భద్రతను నెలకొల్పేందుకు భారత్, నేపాల్ దేశాలు సన్నిహితంగా సహకరించుకుంటాయని విదేశాంగ మంత్రి డాక్టర్ ఎస్ జయశంకర్ అన్నారు. ఆసియా పసిఫిక్ ప్రాంతంలో విమానయాన రంగ అభివృద్దిలో భారత్ కీలక పాత్ర పోషిస్తుందని అంతర్జాతీయ విమానయాన రవాణా సంఘం ఐఏటీఏ పేర్కొంది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి
1: ఆకాశవాణి. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக

0: முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 7ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-2-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில்

0: வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைப்பேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 10 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். தொடர்வது திரையிசை. டிராகன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். சித் ஸ்ரீராம், சஞ்சனா.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான்.
2: மரத்த வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
3: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
2: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம். ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக டாக்டர் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிதா காந்தி.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:46:35. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மாறா படத்திற்காக ஒலிக்கும் குரல் பத்மலதா.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: திரைக்கானத்தில் நிறைவாக அந்தோணிதாசன் குரலில் ஜகமே தந்திரம் படத்திலிருந்து.
2: ஐயா

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஒன்பது மணி ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற இசை கலைஞர்களுள் தண்டலம் கிருஷ்ணமாச்சாரி என்ற டி கே ரெங்காச்சாரி அவர்களும் புகழ்பெற்ற ஒருவர். 1912 பிறந்த இவருக்கு இனிமையான குரல் வளம் இருந்தது. அவருடைய கச்சேரிகள் விறுவிறுப்பாகவும் ராகபாவம் நிறைந்ததாகவும் இருக்கும். சர்வலகு வடிவத்தை கொண்ட இவரது கல்பனாஸ்வரங்கள் இன்றும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. மிகச்சிறந்த இசைக்கலைஞரான அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரின் குருவாக இருந்த நாமக்கல் நரசிம்ம ஐயங்காரிடம் இவர் முறையான பயிற்சி பெற்றார். டி கே ஆர் கோடகநல்லூர் சுப்பையா பாகவதரிடமும் குருகுல முறையில் இசையை கற்றார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சபேச ஐயர் பொன்னையா பிள்ளை, சாத்தூர் கிருஷ்ண ஐயங்கார் போன்ற தலைச்சிறந்தவர்களிடம் இசை கற்று சங்கீத பூஷணம் என்ற பட்டம் பெற்றார். தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறையில் ஆசிரியர் பணியில் அமர்த்தப்பட்டார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அங்கு பணியாற்றி தொடர்ந்து சென்னை மத்திய இசை கல்லூரியிலும் பணியாற்றினார். டி கே ஆர் என அன்பாக அழைக்கப்பட்ட இவர் வைரமங்கலம் லட்சுமி நாராயணன் போன்ற பல வித்வான்களை உருவாக்கியுள்ளார் என்பது சிறப்பு. சங்கீத ரத்னாகரா என்ற விருது, தமிழக அரசின் கலைமாமணி போன்ற பட்டங்கள் வழங்கப்பெற்று சிறப்பிக்கப்பட்டார். இவர் 1979 காலமானார். இசை பெட்டகத்தில் இன்று டி கே ரெங்காச்சாரி அவர்களின் இசை நிகழ்ச்சியினை கேட்கவிருக்கிறோம். வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் சரசிஜநாப சோதரி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் நாககாந்தாரி, ரூபகதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் வஜ்ரே, முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: ஆனந்த கும்மி படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா. தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission, last date

0: For submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: சுகுமான ராகங்களில் தொடர்ந்து தீர்த்தக்கரையினிலே படத்திற்காக ஒலிக்கும் குரல் மனோ.

நேரம் 10:40 20 நொடி. எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து

0: சுகுமான ராகங்களில் தொடர்ந்து ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் உழைப்பாளி.
1: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முனி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் ஜில்லா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், விஜய், ஸ்ரேயா கோஷல்.

0: ராணிநாதமே, டைகில் ஹில் கொண்டல்லோ சிம்ஹநாதமே, எகிரிந்தி எகிரிந்தி திவர்ண பதாகம், எகிரிந்தி எகிரிந்தி திவர்ண பதாகம், எகசிந்தி எகசிந்தி பாரத தேசம் பாரத தேசம். வடலோ சைனிகுடா பாரத்கு ரக்ஷகுடா, வடலோ சைனிகுடா பாரத்கு ரக்ஷகுடா, கார்கிலோ கண்ணு மூஸ்திவா ஓ சைனிகுடா மா கோசம் பிரணாளிஸ்திவா, ஓ சைனிகுடா மா கோசம் பிரணாளிஸ்திவா.
1: ఆట విడుపులో ఇంతవరకు డిఆర్బి సిసిసి పెరంబూర్ విద్యార్థులు సమర్పించిన కదంబ కార్యక్రమం విన్నారు.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு குரலமுதம் கேட்கலாம்.

0: இயற்கை மிக விரைவில் நிலைகுலைந்து அழிந்து போகும். குறள் எண் 856 அதிகாரம் இகல்.
1: இகலின் மிகளினிது என்பவன் வாழ்க்கை தவளும் கடலும் நனித்து.
0: மன முரண்பாடு தோன்றும் போது அதனை மேலும் மேலும் வளர்ப்பது நல்லது என கருதி வாழ்பவனின் வாழ்க்கை மிக விரைவில் நிலைகுலைந்து அழிந்து போகும். குறள் எண் 856 அதிகாரம் இகல்.
2: குறளமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், நிர்மலா பத்ரி அவர்களின் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 3 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீனிவாஸ் ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இன் ஹிந்தி டெல்லி அஞ்சல். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 மேற்கத்திய இசை. 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் டெல்லி அஞ்சல். 11:45 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 12:02:48. தொடர்வது திரைகானம். வெண்ணிற ஆடை படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசீலா.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர் ஹர் சூரியகர். The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
0: திரைக்கணத்தில் தொடர்ந்து PB ஸ்ரீனிவாஸ் குரலில் வாழ்க்கை படகு படப்பாடல்.

நேரம் 12:16. காலத்தை வென்று நிற்கும் திரைப்பட பாடல்கள் ஒலி உலா வர கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழங்கி கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் கோல்ட். தொடர்ந்து வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக ஒலிக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன்.

0: கொடுக்க.
1: எண்ணி பாட்டை நிறுத்திட்டீங்க
2: நீங்களா?
1: அண்ணி, குழந்தைய தூங்க வச்ச உங்க பாட்டு என் உள்ளத்துல தூங்கி கிடந்த பல எண்ணங்களை விழிக்க வச்சிருச்சு. நான் காதலிச்ச அந்த குரலை திரும்ப ஒரு முறை கேட்கணும் போல இருக்கு. பாடுங்கள்.
2: பாடு. உங்களுக்கு இல்லாத பாட்டா?

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை

0: மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும், நாட்டில் பெட்ரோலிய பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணைய கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்தி பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்ய

0: வெளியிட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கம் அளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமான 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2 ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. மெல்லிசை முதலில் டி கே ஜெயராமன், எம் அமிர்தா பாடியுள்ள பாடல்.

நிர்மலா பத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மமகுலேஸ்வரம் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது. தோடி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் 4 மணி வரை ரசிக்கலாம் திரை கானம். திரைகானத்தில் முதல் பாடலாக ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சித்ரா சிவராமன் குரலில்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து திரைகாலம் கேட்கலாம் நேர்களே.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ஒலித்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல்கள் யுகேந்திரன், சித்ரா சிவராமன், பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி நேரம் 3:01.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

ஒலித்த குரல்கள் கார்த்திக், கிருஷ், ஹரிணி. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலை பாடியவர்கள் மதுபாலகிருஷ்ணன், சுஜாதா.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல 1 பூமி இருக்கலாம். ஆனா

0: Krishnan and Prime Minister Narendra Modi have congratulated the Indian women's football team on winning the SAFF Championship 2026. India defeated the defending champions Bangladesh 3-1 in the final held at Madgaon in Goa yesterday to win the title for a record sixth time. In a social media post, the president said the women footballers displayed exceptional skills, determination and teamwork throughout the tournament. The vice president in his message said the remarkable achievement reflects the growing strength of women's football in India and will inspire aspiring athletes across the country. The Prime Minister said the team played excellently through the tournament. The India Meteorological Department has forecast widespread rainfall across the country for next 2 to 3 days as southwest monsoon advances, while heatwave conditions continue to persist in parts of north and central India. Central Arabian Sea, Maharashtra, Karnataka, Andhra Pradesh, parts of Telangana, southwest and north Bay of Bengal and northeastern states have favorable conditions for the advancement of monsoon during the next 2 to 3 days. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 மெகஹர்ஸ் எஃப்எம் கோல்டு பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 4:10, தேநீர் நேரம். அதிகாலை சுபவேளை படத்திலிருந்து கங்கை அமரன் பாடியுள்ள பாடல் கேட்கலாம். பாடலை கேட்கும் முன்
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
3: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நிறைவு பெற்றது தேநீர் நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: और श्रोताओं, अब समय हो चला है आपसे अनुमति लेने का, तो इजाजत दीजिए आकर्षिता और रेशमा को परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की।
1: नमस्कार, नमस्कार।
2: ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ வாட்டா பி கணபதியே, பாபநாசம் சிவன் பாடல், சகானாராகம், ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் வயலினிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து புவனேஸ்வரியே. ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் இயற்றியது மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

0: இனி விளம்பரங்களை தொடர்ந்து இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இன் ஹிந்தி, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களின் ஆன சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் டெல்லி அஞ்சல். பங்கேற்பவர் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் செயலாளர். 11:45 திரைகானம். எஃப்எம் கோல் 100.1 மெகாஹெர்ட்ஸ் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். டாட் பாரி கஸ்லின் மிட்டாலி அவர்களின் பாட்டு, பண்டிட் விஜே ஜோக் அவர்கள் வயலின். 4:10 பொங்குமங்கலம், வெட்டிக்காவலா கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை, ஆலப்புழா எஸ் விஜயகுமார் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை, 7:25 திரை இசை, 7:30 ஹாட் சவேரி, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசைமலர், ஜியா ஸ்ரீனிவாஸ் மூர்த்தி அவர்களின் வினை இசை, சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 2:30 திரைகானம், 3:00 மதுர மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற உள்ள பாதுகாப்பு விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று வீர தீர செயல் விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகளை வழங்க இருக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்த திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். சில தவறுகளுக்கு மன்னிப்பு ரொம்ப சின்ன வார்த்தை. வி மேக்னா வழங்கும் உரை, முத்தமிழின் மூலாதாரம் சங்க சுரங்கம். டி யோகலட்சுமி வழங்கும் உரை, இளைஞர்கள்

கையில் பசுமை உலகம் எஸ் தேவதர்ஷினி வழங்கும் உரையை ஏழு 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லி அஞ்சல், 11:45 திரைகானம். இதுவரை நேர்கள் கேட்டது 100.1 FM கோல்டின் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி திரை இசை கேட்கலாம்.

பல்வேறு கருப்பொருட்களான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லி அஞ்சல் 11:45 திரை கானம். இதுவரை நேர்கள் கேட்டது 100.1 எஃப்எம் கோல்டின் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி திரை இசை கேட்கலாம்.

0: prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: திரையிசையில் நிறைவாக தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து கௌஷிக் கிரிஷ் பத்மலதா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஒலித்த குரல் சின்மை. என்னை அறிந்தால் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி: https://www.nipp.com/

0: தொடர்வது சமஸ்கிருத செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷ்வாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம். பிரவாச்சகஹ லலித் மோகனஹ திவாரி. ஆதோ முக்கிய வார்த்தாக. நவதில்லியாம் பாரத் இண்டோனேஷியா தேசயோ சயுக்த ஆயோகஸ்ய உபவேசனம் சம்பன்னம். த்வைபாக்ஷிக வார்த்தாயாம் உபவ பக்ஷௌ சாமரிக் சஹபாகித்வம் சுத்ரிடீகரணாய சஹமதௌ அபவதாம். கிரகமந்திரிணா அமித் ஷாஹேன அந்தாராஷ்டிரிய சீமாயாம் வித்திய சம்பதி வியவஹாரேசு சூக்ஷ்ம நிரீக்ஷணாய ஆஹூதம். சிபிஎஸ்இ அத்ய மத்யராத்ரௌ த்வாதசி கக்ஷாயாஹ புனர் மூல்யாங்கனாய ஆவேதனஸ்ய வேவ் ஃபலகம் சமாபயிஷ்யதி. ராஷ்ட்ரிய புரஸ்கார் விஜேதா மலையாளம் அபிநேதா சலீம் குமாரஹ கொச்சி நகரே திவங்கதஹ. ஆகாமி த்வித்ரி தினேஷு சம்பூரணே தேசே வியாபக வ்ருஷ்டி பவிஷ்யதி இதி ஐஎம்டி இத்யனேன பூர்வானுமானம் பிரகடிதம் அஸ்தி. அபி ச பாரதீய மல்ல கிரீடகாஹ மங்கோலியாயாஹ உலான் பட்டார் ஓபன் கிரீடாயாம் பாரதஸ்ய க்ருதே த்வே ஸ்வர்ண பதகே த்வே காஸ்ய பதகே ச விஜிதவந்தஹ. அத்த வார்த்தாக விஸ்தரேண. பாரத் இண்டோனேஷியா தேசயோ சயுக்தாயோகஸ்ய உபவேசனம் அத்ய நவதில்லி நகரே சம்பன்னம். விதேஷ் மந்திரி டாக்டர் எஸ் ஜெய்சங்கர ததா தஸ்ய இண்டோனேஷியா தேசிய சமகக்ஷீய சுகியோனோ இத்தியேஷ ச உபவேசனஸ்யாஸ்ய சஹாத்யக்ஷதாம் கிருதவந்தௌ. சாமாஜிக மாத்யமே பிரகாஷிதே சந்தேஷே டாக்டர் ஜெய்சங்கர உக்தவான் யத் விகதேஷு வர்ஷேஷு உபயோ தேசயோ மத்யே வியாபக ரணநீதிக சஹபாகிதா சுத்ருடா அபவத். தேனுக்தம் யத் ராஜ்நேதிக ரக்ஷா சுரக்ஷா சாமுத்ரிக நௌவஹன் வாணிஜ்ய வித்திய பிரௌத்யோகிகி ஸ்வாஸ்திய ஔஷத நிர்மாண உர்வரக் மகத்வபூர்ண கனிக் க்ஷேத்ரேசு ததா பரியட்டன சிக்ஷண ஏவம் சாஸ்கிருதிக சஹயோகாதிஷு விஷயேஷு மகத்வபூர்ண சர்ச்சா அபவத். உபவ நேதாரோ க்ஷேத்ரிய கட்னாக்ரமான் பஹுபக்ஷீய சமன்வயஸ்ய சம்வர்தனம் ததா பாரத ஆசியான் சம்பந்தானாம் சுத்ரிடீகரணே அபி ஸ்வவிசாராணாம் ஆதான பிரதானம் அகுருதாம். இத்தஹ பூர்வம் உத்காடன பாஷணே டாக்டர் ஜெய்சங்கர அவதத் யத் உபயோ தேசயோ மத்யே சயுக்தாயோகஸ்ய உபவேசனமிதம் சதுர்வர்ஷானந்தரம் ஆயோஜிதம் அஸ்தி. ஏதத் ஸ்வீகரணீயம் யத் அஸ்மின் சமயே த்விபக்ஷீய சம்பந்தேஷு மகத்வபூர்ணா பிரகதிஹி அபவத். தேன அக்ரே உக்தம் யத் கதவர்ஷே பாரத் இண்டோனேசியா தேசௌ உபௌ ராஜநைக் சம்பந்தானாம் ஸ்தாபனாயாஹ பஞ்சசப்ததி வர்ஷாணாம் பூர்த்தேஹ உத்சவம் சம்யக் ஆசரித்வந்தௌ. கிரகமந்திரி அமித்ஷாஹ அந்தராஷ்டிரிய சீமாசு வித்திய வியவஹாராணாம் பவன் நிர்மாணஸ்ய ததா சம்பத்தீனாம் ச க்ரயணஸ்ய விக்ரயணஸ்ய ச விஷயே கடோர பர்யவேக்ஷணஸ்ய பாலனம் ஆஹூத்வான். ஏஷஹ நிர்தேசஹ தேன் BSF திரிபுரா சீமா முக்யாலயே பூர்வோத்தர ராஜ்யஸ்ய சீமவர்த்தி க்ஷேத்ராணாம் சம்பந்தே ஆயோஜிதாயாம் சபாயாம் பிரதத்தஹ. கிரகமந்திரி கத பஞ்ச வர்ஷாணாம் பூமிலேகானாம் பரீக்ஷணம் காரயித்தும் அபி நிர்திஷ்டவான். ஷிஷாஹ உக்தவான் யத் சீமவர்த்தி ஜனபதேசு வித்தியானுசாசனஸ்ய சுனிஷ்சிதீகரணம் ராஜ்ய சர்வகாராணாம் தாயித்வம் அபி அஸ்தி. உபவேசனே அஸ்ய விஷயஸ்ய உபரி விசேஷதையா பலம் தத்தம் யத் நரேந்திர மோதினஹ நேத்ருத்வே கேந்திர பிரசாசனம் அந்தராஷ்டிரிய சீமாசு உச்சதமஸ்தரஸ்ய சுரக்ஷாம் சுனிஷ்சேதும் திருட சங்கல்பிதம் அஸ்தி. ததா ச சீமவர்த்தி க்ஷேத்ராணாம் சமக்ர விகாசாய சுரக்ஷாயை ச கேந்திரிய ராஜ்ய விபாகானாம் மத்யே சுத்ருட சமன்வயஸ்ய சம்வர்தனம் கரோதி. அஸ்மின் உபவேசனே மாணிக் ஷாஹ முக்கிய சச்சிவ ஜே கே சின்ஹா அன்யே ச வரிஷ்டாதிகாரிணஹ உபஸ்திதா ஆசன். ததைவ சீமவர்த்திசு சர்வேஷாம் அஷ்ட ஜன்பதானாம் ஜனபதாதிகாரிணஹ ஆரக்ஷி அதீக்ஷகஹ ச அபி உபஸ்திதாஹ ஆசன். சம்ஸ்கிருத வார்த்தாயாஹ சஸ்கரணமிதம் இதானீம் ஆகாஷ்வாணிதஹ பிரசார்யதே. சமமேவ அயங் காரியக்ரமஹ ஆகாஷ்வாண்யாஹ அந்தர்ஜாலபட்டலே www.newsonair.gov.in இத்யத்ர அத நியூஸ் ஆன் AIR சலதூர்பாஷிய தந்திரான்ஷே அபி உபலப்தோ பவிஷ்யதி. द्वादशी कक्षायाः परीक्षा परिणामस्य प्रकाशनानन्तरं सम्बन्धित विषयाणां परीक्षणाय उत्तरपुस्तिकानां पुनर्मूल्यांकनाय च अन्तर्जालीय माध्यमेन आवेदन पत्राणां प्रेषणस्य अद्य अन्तिमा तिथिः अस्ति. केन्द्रीय माध्यमिक शिक्षा परिषद सामाजिक माध्यमेषु प्रकाशिते एकस्मिन्

0: this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஏ மணிவண்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் ஒருத்தவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா, பொதுமக்களாய நாம் நல்லா தூங்கணும்னா அவங்க துணை வேணும். அவங்க விழிப்போடு இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காவல்துறை நண்பர்கள் தான் அந்த பெருமைக்குரியவங்க. அந்த காவல்துறையில் பணி சேர்ந்து சார்பு ஆய்வாளராக பணியில் சேர்ந்து ஆய்வாளர், துணை கண்காணிப்பாளர், கண்காணிப்பாளராக பதவி உயர்வுகள்

0: நாம் நல்லா தூங்கணும்னா அவங்க துணை வேணும். அவங்க விழிப்போடு இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காவல்துறை காவல்துறை நண்பர்கள் தான் அந்த பெருமைக்குரியவங்க. அந்த காவல்துறையில் பணி சேர்ந்து சார்பு ஆய்வாளராக பணியில் சேர்ந்து ஆய்வாளர் துணை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளராக பதவி உயர்வுகள் பெற்று ஓய்வு பெற்ற திரு மணிவண்ணன் ஐயா நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்னென்ன, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்திச்சிருக்காங்க, அந்த விஷயங்களை பத்தி ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சார்.
1: மகிழ்ச்சி
0: சார். காவல்துறை அப்படின்னாலே மக்கள்கிட்ட வந்து காவல்துறை எங்கள் நண்பன் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. நீங்க மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும், சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும்னா 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய நபர்கள் நீங்க சார். அந்த வகையில எனக்கு தனிப்பட்ட ரீதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காவல்துறையில் அதுவும் எஸ்பி ஆக இருந்து ஓய்வு பெற்ற நபர் நீங்க சார். உங்களுடைய வாழ்க்கையின் முதல் கட்டம், அதாவது உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
1: நான் பிறந்து வளர்ந்தது திருச்சி மாநகர். என்னுடைய தாயார் வந்து இடைநிலை பள்ளியோட தலைமை ஆசிரியராக இருந்தவங்க. தந்தை வந்து காவல்துறையில இரண்டாம் நிலை காவலராக வேலைக்கு சேர்ந்து ஆய்வாளராக பணியை நிறைவு பெற்றவங்க. கல்விங்கிறது திருச்சி ஆர்சி மேல்நிலை பள்ளியில படிச்சேன். அப்புறம் பெரியார் ஈவரா கல்லூரியில பிஎஸ்சி கணிதம் படிச்சேன். அப்புறம் தேசிய கல்லூரியில எம்எஸ்சி கணிதம் படிச்சேன். அதுதான் கல்லூரி வாழ்க்கை. எம்எஸ்சி கணிதம் படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே அரசு வேலை கிடைச்சிச்சு
0: சார். ரொம்ப நல்லது சார். உங்களுடைய குடும்பம் சார், உங்களுடைய குழந்தைகள், அதை பத்தி சொல்லுங்க சார். எங்களுக்கு
1: இப்ப மனைவி தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, விவசாயி. அவங்க மகள் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில துணை பேராசிரியராக வேலை செய்து வர்றாங்க. அவங்களும் முனைவர் பட்டம் பெற்றவங்க. ட்ரிபிள்இன்னு சொல்ற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அந்த எலக்ட்ரிக்கல் அந்த இன்ஜினியரிங்ல முனைவர் பட்டம் பெற்றவங்க. பொண்ணு திருமணம் ஆயிட்டு, பையன் வந்து கனடால இருக்கான். இங்க வேளம்மாள் கல்லூரியில பொறியியல் கல்லூரியில படிச்சுட்டு கனடாவுல போய் அங்கேயே படிச்சுட்டு இப்ப அங்கேயே ஒர்க் பண்றார்.
0: நல்லதுங்க சார். சார், நீங்க வந்து பள்ளி கல்லூரி திருச்சியில படிச்சீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய அரசு துறை காவல்துறைக்கு எப்ப வந்தீங்க, அதுக்கான தூண்டுகோல் என்ன சார்?
1: தூண்டுகோல்னு ஒண்ணும் இல்லை. எங்க தந்தை வந்து காவல்துறையில பணியாற்றியவர். காவலில் இரண்டாம் நிலை காவலராக இருந்து அவர் தலைமை காவலராகி சார்பு ஆய்வாளராகி ஆய்வாளராகி பணி நிறைவு பெற்றவர். நாங்கள் காவல் குடியிருப்பிலேயே குடியிருந்ததுனால அப்போ வந்து தமிழக காவல்துறையை பற்றி மட்டும்தான் தெரியும். அதனால அந்த பணிக்கு போட்ட உடனே வேலையும் கிடைச்சிச்சு.
0: எந்த வருஷம் சார்?
1: 1987.

0: சரிங்க சார். உங்களுடைய முதல் முதல் அப்பாயின்மெண்ட் எந்த மாவட்டத்துல சார் நீங்க சேர்ந்தீங்க?
1: முதல் எடுத்தோன்னு இந்த சட்டம் ஒழுங்கு பிரிவுன்னு இருக்கு, அதுல தேர்வானவங்க இரண்டு கல்லூரியில படிக்க அப்ப இது பண்ணாங்க. சென்னையிலையும் வேலூர் கோட்டையில இருக்கிற கல்லூரியிலையும் படித்தோம், பயிற்சி கல்லூரியில. நான் வேலூர் பயிற்சி கல்லூரியில ஓராண்டு பயிற்சி பெற்றேன். பெற்றுட்டு 1988 மதுரை மாநகருக்கு மாற்றினோம். அங்கிருந்து பயிற்சி முடிச்சோன்னா மதுரை மாநகருக்கு வந்தோம்.
0: சரிங்க சார். சார், நீங்க முத முதல்ல பணியில் சேர்ந்த அந்த நாள், அந்த பசுமை மாற நினைவுகளை எங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: 1988 அக்டோபர் மாதம் 5ஆம் நாள், இப்போ வந்து ஆணையர் அலுவலகங்கிறது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அது அப்ப ஆணையர் கிடையாது, காவல் கண்காணிப்பாளர், மதுரை அர்பன் என்று சொல்லுவார்கள். அப்ப எனக்கு வந்து முதல் முதல்ல அவனியாபுரம் காவல் நிலையத்தை ஒதுக்குனாங்க. முதல் நாள் வந்து வேலைக்கு பணிக்கு சேர்ந்தோனையே அவனியாபுரம் காவல் நிலையம்னு இது பண்ணாங்க. அது வந்து திருப்பரங்குன்றம் வட்டம் அப்படின்னு சொல்லி, அப்ப திருப்பரங்குன்றத்துல வட்டத்துல தான் இருக்கும், அந்த ஆய்வாளர்கிட்ட தான் அறிக்கை செய்யணும். அதனால திருப்பரங்குன்றம் மீனாட்சி அம்மன் கும்பிட்டுட்டு திருப்பரங்குன்றம் போனோம். திருப்பரங்குன்றத்துல இருந்து அவனியாபுரம் காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை பார்த்துட்டு அவனியாபுரம் காவல் நிலையம் போனோம். அப்ப ஆய்வாளருக்கே 3 காவல் நிலையங்கள் இருந்துச்சு. ஒரு ஆய்வாளருக்கு திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், பெருங்குடி ஆகிய 3 காவல் நிலையங்கள் இருந்துச்சு.
0: முதல் நாள் என்ன சார் பண்ணீங்க?
1: முதல் நாள் என்னை வரவேற்றது வந்து 1971 முதல் நிலை காவலர், அவர் பேர் மறந்து விட்டது எனக்கு. ஆனா அவர் முத முதல்ல போலீஸ் நாங்க உள்ள போனப்ப சல்யூட் அடிச்சு வரவேற்றது ஒரு முதல் நிலை காவலர். 1971 ஐயா வங்காளதேஷ் போர் நடந்த வருஷம் தான் என்னோட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது அவர் வரவேற்றது எங்களுக்கு இன்னும் பசுமையா இருக்கு.
0: நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். சரிங்க சார், அடுத்து சார்பு ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணீங்க, எத்தனை வருஷமா சார் வேலை பார்த்தீங்க? அடுத்த உங்களுடைய பதவி உயர்வு?
1: மதுரை மாநகர், மதுரை ஊரகம், தேனி மாவட்டம். அப்ப வந்து மதுரை மாவட்டமும் மதுரை தேனியும் இப்ப பிரிக்கப்பட்ட தேனி வந்து அப்ப மதுரை மாவட்டத்துல ஒரு பகுதி அப்ப இருந்துச்சு. அந்த மாவட்ட பகுதிகளில் வேலை பார்த்தேன், ஒரு 11 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அதுலேயே கியூ நுண்ணறிவு பிரிவுன்னு ஒன்று இருந்துச்சு, அதுலேயும் வேலை பார்த்தேன். அப்புறம் காவல் பயிற்சி கல்லூரி, பயிற்சி பள்ளி, காவல் பயிற்சி பள்ளின்னு ஒன்று, அதில் பெண் காவலர்களுக்கு ஆசிரியரா சட்ட போதகரா பணியாற்றினேன். முதல்ல 96.
0: அப்புறம் ப்ரமோஷன் சார்?
1: ப்ரமோஷன் வந்து 98 ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்று முதல் காவல் நிலையம் தல்லாகுளம், மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்தில்.
0: மதுரை தல்லாகுளம்
1: காவல் நிலையத்தில் காவல் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராகவும் பணியாற்றினேன், ஆய்வாளராகவும் பணியாற்றியிருக்கேன்.

0: சார், இதுக்கு இடையில உங்களுக்கு திருமண வாழ்க்கை சார், நீங்க எப்ப திருமணம் பண்ணீங்க, அந்த திருமண நினைவுகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: திருமண நினைவுங்கிறது, அவனியாபுரம் காவல் நிலையத்துல ஒரு 10 நாட்கள் மட்டும்தான் பணியாற்றினேன். 10 நாள்ல மறுபடியும் ரீஅலைன் பண்ணாங்க. அதுல வந்து நான் அண்ணாநகர் காவல் நிலையத்துக்கு மாறிட்டேன். ஏன்னா ஒரே காவல் நிலையத்துல 7 சார்பு ஆய்வாளர்களை பயிற்சிக்கு கொடுத்திருந்தாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள்ல ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் 2 சார்பு ஆய்வாளர்களை பயிற்சிக்கு அனுப்புனாங்க. அதன்படி அண்ணாநகர் காவல் நிலையத்துல முழு பயிற்சியுமே 6 மாதமும் அண்ணாநகர் காவல் நிலையத்துலதான் பண்ணினேன். அப்பயே எனக்கு திருமணம்
0: ஆயிடுச்சு.
1: சரி, அரேஞ்சு மேரேஜ் சார். கருப்பு குத்துவிளக்கு கருப்பு என்றதற்கு கடும் எதிர்ப்பு உள்ளூர்காரர்களிடம் மாநிலம் என்று மாற்றிக்கொள்ள சொன்னார்கள். அந்த சின்னமன் ஒரு செயலு கண்ட என் கண்களில் பிரகாச ஒளின்னு சொல்லி ஒரு கவிதை, அதாவது அதை தொடர்ச்சியா எழுதி முடித்திருந்தேன். போதும் என்பதை விட பொருந்தும் என்பதே மேல் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடித்திருந்தேன். அதையும் என்னுடைய முதல் கவிதை நூல் கனவு குளியல்னு சொல்லி முதல் கவிதை நூல் 1999 வெளியிட்டோம். முதல் கவிதை நூல் அந்த கவிதை வெளியாயிருக்கு.
0: அதாவது அப்ப நீங்க ஒரு உங்களுக்குள்ள ஒரு கவிஞர் ஒளிஞ்சிருக்காங்க சார். அப்ப
1: இல்ல, ரசிகன், நல்ல ரசிகன். கவிஞர்னு ஒருவர் வந்து தன்னையே அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நான் ஒரு நல்ல ரசிகன். அதை வந்து தமிழோடு சேர்ந்து இருந்ததுனால அதை

0: எப்போ சார் கல்யாணம் செஞ்சோனீங்க?
1: 89
0: மதுரை மாவட்டத்தில்.
1: மதுரை மாவட்டத்தில், தேனி மாவட்டம்.
0: தேனி
1: மாவட்டம்.
0: சரிங்க சார், சரிங்க சார். சார், இப்போ பேசுறப்ப சொன்னீங்க கவிதையெல்லாம் சொன்னீங்களே சார், நீங்க புத்தகங்கள் நிறைய எழுதுறாத நான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க உங்களுடைய திருமண பொருத்தமாக பொண்ணு பார்த்து அம்மாவுக்கு வந்து கவிதை நடையிலேயே நீங்க அந்த காலத்திலேயே வந்து லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கீங்க. இப்போ இதுல இருந்தே தெரியுது நீங்க நிறைய கவிதை எழுத பழக்கம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதுறதா கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்ன புத்தகங்கள் எழுதி நீங்க? எது முதல் புத்தகம் என்னங்க சார்?
1: முதல் புத்தகம் கனவு குளியல் என்ற நூல் ஒண்ணு, கவிதை, என்னோட கவிதைகள். நான் வந்து இளம் பிராயத்திலிருந்து, கல்லூரி மாணவராக இருக்கிறப்ப இருந்து எழுதின கவிதைகளை தொகுத்து வைத்திருந்தேன். 1984 அதை நூலா வெளியிடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணனே, அப்ப முடியல. அதற்கு பின்னாடி அதெல்லாம் தொகுத்து வைத்துக் கொண்டே இருந்தேன். அப்புறம் சார்பு ஆய்வாளரா மதுரை திருப்பரங்குன்றத்துல 92 வேலை வாங்க, அப்ப அங்க தமிழ் கூத்தன்னு ஒரு பெரிய அறிஞர், மில் தொழிலாளி, மஜ்ரா கோட்ஸோட மில் தொழிலாளி. ஆனா வீட்டுல 5000 நூல்களுக்கு மேல் வைத்திருந்தார். ஒரு மில் தொழிலாளி, நடமாடும் கலைக்களஞ்சியம் மாதிரி. எந்த தமிழ்ல போய் நீங்க எதை கேட்டாலும் அவரு சரியா பதில் சொல்வார், அதாவது விளக்கமா தெளிவா. அவர் வந்து நான் 92 திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்துல வேலை பார்க்கிறப்ப மேடையில கவிஞரா ஏற்றினார், கவியரங்கத்தோட இதுல ஏத்தினார். ஏத்தி சில கவியரங்கங்கள்ல நான் கவிதை பாடினேன், சில இதுல நானே கவியரங்க தலைவராகவும் இருந்தேன். அப்படி ஏறி நமக்கு அந்த பழக்கம் கொடுத்தது ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு, கவிஞர்னு அடையாளத்தை. அப்புறம் அந்த இதை எப்படியாவது ஒரு பதிவு செய்யணும், வெறுமனே கவிதைகளை கவியரங்கங்களில் பாடுறதும் எழுதுறதும் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணேன். அப்போ தினமலர், மதுரை தினமலரில் 1993 ஒரு வெள்ளம் வந்து, அந்த வெள்ளத்தை பற்றி ஒரு படம் போட்டு கவிதை கேட்டிருந்தாங்க. வெள்ளம் வந்து, வெள்ளத்தில் வீடிலிருந்த ரெண்டு மாணவர்கள் வீட்டில் தேடி பார்க்குற மாதிரி ஒரு படத்தை போட்டு, இதற்கு ஒரு யார் கவிதை தோன்றுதோ அவங்க கவிதை எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை போட்டி சின்னதா வைத்திருந்தாங்க. அதற்கு நான் எழுதி அனுப்புனேன். அதற்கு தினமலர், மதுரை தினமலர் வந்து முதல் பரிசு வழங்கினாங்க. 100 ரூபாய் 1993 100 ரூபாய் பரிசா பெற்றேன். அந்த மாதிரி கவிதைகளை எல்லாம் தொகுத்து நூலா வெளியிடணும் அப்படின்னு சொல்லி, அது இல்லாம பல இலக்கிய கட்டுரைகள், இலக்கிய இதுல அப்பப்ப தோன்றதெல்லாம் எழுதி வைத்துக்கிட்டே வந்தேன். அத 99 நான் ஆய்வாளர் ஆன பிறகு, SS காலனி காவல் நிலையத்தில் அவர்கள் 5 நாட்கள் 4 நாட்கள் ரொம்ப கடினப்பட்டு நடந்து போய் என்ன தேடுறாங்க அப்படிங்கிறத மையமா வைத்து ஒரு நூல் வெளியிட்டேன். அதுல வந்து அரசு என்ன செய்ய வேண்டும், பக்தர்களாக இங்கிருந்து நடைபயணம், மதுரையிலிருந்தும் திருபுவனத்திலிருந்தும் அருப்புக்கோட்டையிலிருந்தும் நடந்து செல்பவர்கள் பழனி நோக்கி நடந்து செல்றாங்கல்ல, அவங்க என்ன செய்யணும், அவர்கள் செய்கின்ற தவறு என்ன. பக்தர்கள் வந்து நடு ரோட்டில் நடந்துடக்கூடாது, ஓரமா போகணும், அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி, அப்புறம் பொதுநல அமைப்புகள் என்ன செய்யணும் அப்படின்லாம் என்னுடைய கருத்துக்களை ஒரு நூலா, பழனி பாத யாத்திரைன்னு சொல்லி 2010 வெளியிட்டேன் ஒரு நூல் வெளியிட்டு. அதற்கு பின்னாடி அப்புறம் 16 வான் தொட்டில் அப்படிங்கிற பேர்ல ஒரு கவிதை நூல் வெளியிட்டு, 2019 அணுகாது அகலாது அப்படின்னு ஒரு கவிதை நூல், 4 கவிதை நூல், ஒரு பயண கட்டுரை எழுதினேன். 2020 ஒரு சமண மத துறவிய போய் ஒரு மாலை நேரத்துல சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: எந்த ஊர்லங்க சார்?
1: மதுரையில தான். அவரை போய் பார்த்தப்ப இவர் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறப்ப அந்த துறவி என்ன சொன்னார்னா, என்னுடைய குரு இந்தியில ஒரு நூல் எழுதியிருக்காரு, அதை ஒருத்தவங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க, அதை நீங்க தமிழ் மொழிபெயர்க்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஒரு 2.5 அந்த நூலை ஆங்கிலத்துல இருந்து அதை தமிழ்ல மொழிபெயர்த்தேன். இந்தியா முழுவதும் அந்த ஜைன மதத்துக்காரவங்க அதை தமிழ்ல வெளியிட்டிருக்காங்க. ஜெயிலர்னு பேர் அந்த நூலோட பேர்.
0: ஜெயிலர்,
1: ஜெயிலர், அந்த நூலோட பேர் ஜெயிலர்.
0: நல்லதுங்க சார்.
1: இங்கிலீஷ்லயும் ஜெயிலர் தான், ஹிந்திலையும் ஜெயிலர் தான், தமிழ்லையும் ஜெயிலர். அப்புறம் இதுக்கு இடையில நான் அப்பப்ப தினமலர், தினத்தந்தி அந்த மாதிரி இது, அப்புறம் ஆய்வு கட்டுரைகள் இதெல்லாம் எழுதுவேன். இதெல்லாம் எழுதி ஒரு 40 கட்டுரைகள் அப்படி எழுதி வைத்திருந்தத, கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வில் அப்படின்னு ஒரு புத்தகம், கிடைத்த கொஞ்ச

0: நேர ஓய்வில். அப்புறம் இப்ப நீங்க கேட்டீங்க சொன்னீங்கல்ல, எஸ்ஐஆர் இருந்து எஸ்பி வரைக்கும் ஆனவர், எஸ்பியில எஸ்ஐல இருந்து எஸ்பி வரைக்கும் ஆனத என் இனிய காவல்துறை அப்படின்னு நூல் எழுதி வெளியிட்டேன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு, நான் பார்த்த முக்கியமான விடயங்கள் இதெல்லாம் வந்து அதுல எழுதினேன்.
1: சார், இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, எல்லாருமே பணி ஓய்வு பெற்ற பிறகுதான் வந்து தன்னோட பணிக்கால நாட்களை வந்து புத்தகங்கள் எழுதுவாங்க. நீங்க எப்படி சார் வேலை பார்த்துட்டு இருக்கப்பவே வந்து எழுதுனீங்க?
0: அதுதான் எனக்கு ஒரு ஆர்வம். பல இவங்க வந்து நமக்கு முன்னாடி அதிகாரிகளாக இருந்தவர்கள், பணியில இருந்தவங்க, நமக்கு நண்பர்கள்லாம் சிலர் எழுதியிருக்க, பணியில இருக்கிறப்பயே வெளியிட்டனும், ஓய்வுக்கு பெற்ற பிறகு அவங்க எழுதுறது வந்து அவ்வளவு அங்கீகரிக்கப்படாது அப்படிங்கறதுனால பணியில இருக்கிறப்பயே வெளியிடணுங்கிறதுக்காக என் இனிய காவல்துறை அப்படிங்கிற தலைப்புல அதையும் அந்த கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வில்னு நான் எழுதின கட்டுரைகள், நான் எழுதின இதுங்களை வந்து ஒரு 46 கட்டுரைகளை நூலா வெளியிட்டோம்.
1: சார், இன்னொன்னு, இப்ப காவல்துறை பணி அப்படின்னாலே வந்து ஒரு மனம் அழுத்தம் சார்ந்த பணி, ரொம்ப பொறுப்புகள் நிறைந்த பணி. சில பேர் சொல்லுவாங்க, குடும்பத்தை என்னால சரியா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல எப்படிங்க சார் வந்து 24 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய ஒரு காவல் பணியில இருந்துகிட்டு நீங்க இவ்வளவு புத்தகங்கள் எழுத முடிஞ்சு, அந்த ரகசியம் என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ரகசியம் கிடையாது, டைம் மேனேஜ்மெண்ட் தான். தமிழுக்கு நம்ம வந்து மனிதனா பிறந்துட்டோம், பணி சம்பளம் குடும்பம் அது வந்து ஒரு இது, தமிழுக்கு ஏதாவது செய்யணும் அவ்வளவுதான்.

0: ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் பணிச்சுமையான வேலை, இன்னொரு பக்கம் படிப்பு.
1: அதற்கு பின்னாடி நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு நம்மள போட்டுக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், சரி முனைவர் பட்டம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நான் எம்ஏ ஹிஸ்டரி படிச்சிருந்தேன். அந்த எம்ஏ ஹிஸ்டரியை வச்சு பிஹெச்டி வரலாறுல போட்டேன். த ரோல் ஆஃப் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ரைட்ஸ் இன் தமிழ்நாடு ஏ ஸ்டடி அப்படின்னு சொல்லி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல 2011 டாக்டர் பட்டம் வாங்கினேன்.
0: அடே அப்பா, கேட்கவே வந்து பிரமிப்பா இருக்கு. அதாவது சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்றீங்க, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, அப்படியே பதவி உயர்வு ஒரு பக்கம் வர, பணிச்சுமை ஒரு பக்கம், குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தை பாக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கப்ப முனைவர் பட்டமும் பெற்றிருக்கீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டீங்க,
1: டைம் மேனேஜ்மெண்ட், நம்ம ஓய்வு நேரத்தை கொஞ்சம் சுருக்கணும், ஓய்வு நேரத்தை சுருக்கணும், எந்த ஓய்வு எங்க போய் ஒரு ஓய்வு கிடைச்சாலும் சரி அதை வந்து பயன்படுத்துவேன். இப்ப சில நேரம் தேவையற்ற கால விரயம் ஆகும், அந்த மற்றவங்க கால விரயம் பண்றதை வந்து நான் வந்து கொஞ்சம் உபயோகமா பயன்படுத்துவேன், அவ்வளவுதான், அதை பயன்படுத்துவேன்.
0: சார், இன்னொரு இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்டே ஆகணும். அதாவது காவல்துறை பணியில அவ்வளவு நெருக்கடியான பணியிலும் எப்படி சார் குடும்பத்தை எப்படி சார் நீங்க கொண்டு போனீங்க? ஒரு பக்கம் லீவு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, காவல்துறை பணி லீவே சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அப்படி பணியில இருந்துட்டு குடும்பத்தை

0: எப்படி நீங்க வழி நடத்திக்கிட்டு சார் கொண்டு போனீங்க?
1: அது உண்மையிலேயே ஒரு சில விஷயங்களை பொது வெளியில சொல்லக்கூடாது. உண்மையிலேயே காவல்துறை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தியாகிகள். அவங்க வந்து பாவம் தான், அந்த குழந்தைகளும் சரி மனைவிமார்களும் சரி அவங்க பாவம் தான். அதையும் மீறி ஜெயிக்கிறவங்க தான் வென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அதில் நம்ம வந்து நம்ம குழந்தைகளும் படித்தாங்க, இப்போ நம்ம குழந்தைகளையும் வேலை செய்யணும், அவங்க சம்பாதித்து முன்னேறணுங்கிற அந்த ஒரு இதை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதனால அவங்க சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும்.
0: உங்களுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பின்னால் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் நினைவுபடுத்த விரும்புறீங்க?
1: எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரெண்டே பேர், மனைவி. அவங்க வந்து இப்போ உதவியாக இருந்தது மனைவி. ஆனால் எனக்கு வந்து உந்துதல் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். அம்மாவும் அப்பாவும் தான் உந்துதல், ரெண்டு பேருமே. அப்பா வந்து காவல்துறையில வந்து படித்த ஊர்லயும் சரி, அவர் வந்து பெரிய செல்வந்தர் அல்ல, ஒரு சாதாரண விவசாயியோட பையன் தான். கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாரு, வேலைக்கு வந்து அவருக்கு உதவுறதுக்கு யாரும் கிடையாது. ஆனா அவர் வந்து காவல்துறையில இரண்டாம் நிலை பணியில சேர்ந்து காவலரா சேர்ந்து ஆய்வாளரா உயர்ந்தாரு, கஷ்டப்பட்டு இது பண்ணாரு. அம்மா வந்து அப்பயே எம்ஏ பிஎட் தலைமை ஆசிரியையா இருந்து ஓய்வு பெற்றாங்க.
0: சார், கிட்டத்தட்ட காவல்துறையில நீங்க வந்து 35 வருடம் வேலை பார்த்திருக்கீங்க.
1: 36 வருடம் 6 மாதம்.
0: 36 வருடம் 6
1: மாதம் 3 நாள்
0: வேலை பார்த்திருக்கீங்க சார். இந்த உங்களோட நீண்ட நெடி இந்த காவல்துறை பணியில உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பணி அனுபவம் அப்படின்னா வந்து எதை சார் சொல்லுவீங்க?
1: 1992 கும்பகோணம் மகாமகம் ஃபங்க்ஷன், அந்த விபத்து நடக்குது. நாங்க வந்து பாதுகாப்பு பணியில இருக்கோம். அப்ப கும்பகோணத்தையே 30 காவல் நிலையங்களா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா கொடுத்துருக்காங்க. கொடுத்து பெரிய பாதுகாப்பு நல்ல திட்டமிடல் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த நாங்க வந்து நான் நின்னுகிட்டு இருந்த பாதுகாப்பு செய்த இடம் என்னன்னா கும்பகோணம் அரசு மருத்துவமனையோட வாசல் பகுதி. அப்ப வந்து அந்த வெளிநாடுகளில் இருந்து வந்தவங்களை இப்ப அளவுக்கு தொலை தொடர்பு வசதிகள், தொலைபேசி இதெல்லாம் கிடையாது, வசதியே கிடையாது. ஹாம் ஹாம்னு சொல்லி ஒரு ரேடியோ ஒன்று இருந்துச்சு, அதுலதான் தகவல் பரிமாற்றங்கள் பண்ணி கொண்டிருந்தாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் வந்து நல்லா பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை குலுக்கி எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கப்பே ஆம்புலன்ஸ் வருது, வீன் அடிச்சு வருது. வந்தா சார், ஆம்புலன்ஸ்ல வர்ற அந்த ஓட்டுநரும் உதவியாளரும் கத்திக்கிட்டே வராங்க. சார், பின்னாடி இன்னும் 2-3 ஆம்புலன்ஸ் வருது சார், நீங்க கொஞ்சம் தயவு செய்து ஒதுக்கி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஒருத்தர்
0: உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக உங்களுடைய ஆலோசனை என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், பணிக்கு சேர்றப்பயே இருப்பதில் எந்த துறையில் நீங்க போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில உயர் நிலையான பதவிக்கு போக முயற்சியுங்கள். படிக்கிறப்பயே உயர் நிலைக்கு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், இதுதான் பெரிய போஸ்டோ, அந்த போஸ்டுக்கு நாம் போகணும். அப்படி நம்ம போலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் மாதிரி மற்ற மாணவர்களுக்கு இருக்கானு தெரியல. வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தி நம்ம செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்க, உயர்ந்த நிலைக்கு போயிடலாம்.
0: கண்டிப்பா சார், உங்களுடைய அந்த விருப்பம் தமிழக இளைஞர்கள் அரசு சரி

0: யார் எல்லாத்துலயும் வந்து எங்க போனாலுமே அது உயர்நிலையை வந்து நம்ம தமிழக மாணவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமா அதை கேட்கறவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலா இருக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்கள் நேயர்களுக்காக வந்து செலவழிச்சு நிலையத்துக்கு வந்து நிறைய அனுபவங்களை சொன்னீங்க. உங்களுடைய பிறப்பின் காலம் ஆரம்பிச்சு உங்களுடைய ஓய்வு, பதவி உயர்வு, பணியில சேர்ந்தது, பதவி உயர்வு, ஓய்வு, நீ எழுதின நிறைய நூல்களை பத்தி சொன்னீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய இந்த பதிவு கேட்கறவங்களுக்கு நிச்சயமா வந்து உள்ளுணர்வுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோட எங்கள் மதுரை அகில இந்திய வானொலியின் சார்பாக உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். நிச்சயம் உங்களுடைய பணி இன்னும் மேலும் மேலும் தொடர வாழ்த்துக்கள் சார்.
1: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை அகில இந்திய வானொலிக்கும் இதுவரை என்னுடைய நேர்முகத்தை செவிமடுத்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

இதுவரை இன்றைய கணித வாழ்வு நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஏ மணிவண்ணன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கணித வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய

0: அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற கருப்பொருளில் தாம் எழுதிய இந்த நூலை மத்திய அமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனூர் ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அதுபற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தமிழக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மொண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாட்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைப்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் ஞானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா, நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில், உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுவது குறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு.
2: இன்று உணவு பாதுகாப்பு தினம், உணவே மருந்து. இது

0: குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. தருமபுரியில் நடைபெற்ற உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் தருமபுரி வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்தபிரியா பேசும்போது,
1: உணவு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அடிப்படையான தேவைகள்ல உணவு அப்படின்றது முக்கியமான ஒன்னா கருதப்படுது. சோ அந்த உணவு வந்து சத்தானதா இருந்தா மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த உணவு வந்து சத்தானதோட சேர்ந்து பாதுகாப்பானதாகவும் நம்ம இருக்கணும். சோ பாதுகாப்பான உணவு அப்படின்றது நல்ல ஆரோக்கியத்துக்கு அடித்தளமா அமையும். நம்ம சாப்பிடுற உணவு சுத்தமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருந்தா மட்டும்தான் நம்ம நோய்கள்ல இருந்து நோய்வாய்ப்படுறதுல இருந்து நம்மள நம்ம காப்பாத்திக்க முடியும். இப்ப வந்து நம்ம பாதுகாப்பற்ற உணவை சாப்பிடுறோம் அப்படின்னா சில பல உடல்நல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா ஒரு வயிற்று போக்கு, இல்ல உணவு நச்சுத்தன்மை, ஒரு தொற்று நோய், இல்ல ஒரு வளர்ச்சி குறைபாடு, இல்ல நுண்ணூட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரி பல்வேறுபட்ட உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பா நம்ம பாதுகாப்பற்ற உணவு உட்கொள்ளுதல் ஏற்படுத்தும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நம்மளை காத்துக்கணும், பிளஸ் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும், மக்களிடையே ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கில ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருப்பொருளை அடிப்படையா வச்சு விழிப்புணர்வு நிகழ்வுகள் எல்லா இடங்களிலும் நடத்தப்படுகிறது. சோ அதனுடைய ஒரு அங்கமா இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன்ஸ் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், சுமையிலிருந்து தீர்வுகளுக்கு எங்கும் பாதுகாப்பான உணவு அப்படின்றதுதான் இந்த ஆண்டினுடைய கருப்பொருளா இருக்குங்க. சோ பாதுகாப்பான உணவை உறுதி செய்வதுல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சோ உணவு பாதுகாப்பு அப்படின்றது யார் யார் கையில எல்லாம் இருக்கு, இல்ல யாரெல்லாம் உறுதி செய்யலாம் நினைக்கிறீங்க? உணவு உற்பத்தியாளர்கள்ல தொடங்கி விற்பனையாளர்கள்ல இருந்து நம்ம அரசாங்கத்துல இருந்து நுகர்வோர் வரை யாரெல்லாம் அதை வாங்குறாங்களோ அவங்க வரைக்கும் உணவு பாதுகாப்பு அப்படின்றத உறுதி செய்யணும். அது எல்லாரோட பொறுப்பும் கூட, அது வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம எல்லாருமே விழிப்புணர்வுடன் செயல்பட்டா மட்டும்தான் கண்டிப்பா பாதுகாப்பான உணவை தேர்ந்தெடுத்து சுகாதாரமான முறையில அதை கையாள்றதன் மூலமா தான் நம்ம பாதுகாப்பான உணவை உட்கொள்ள முடியும். அவ்வாறு நம்ம சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான முறையில கையாள்வதன் மூலமா தான் நம்ம குடும்பத்தினரையும் ஆரோக்கியமா பாத்துக்க முடியும். சோ நம்ம வீடுகள்ல எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பை, அதாவது உணவு பாதுகாப்பை உறுதி செய்யலாம் அப்படின்றதுக்கு சில வழிமுறைகள். சோ உணவு தயாரிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கைகளை நன்கு கழுவணும். காய்கறிகளா இருந்தாலும் சரி, பழங்களா இருந்தாலும் சரி, சமைப்பதற்கு முன்னாடி சுத்தமான நீர்ல கழுவணும். சமைத்த உணவோ இல்ல சமைக்காத உணவோ அதை தனித்தனியான ஸ்டோரேஜ்ல பிரித்து வைக்கணும். இல்ல உணவை வந்து ப்ராப்பரா நல்லா குக் பண்ணி சாப்பிடணும், நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான டெம்பரேச்சர்ல ஒவ்வொரு வகையான குக்கிங் மெத்தட்ல குக் பண்ணணும்னு இருக்கும் இல்லைங்களா. சோ அதன்படி நம்ம சரியான இதுல சமைத்து சாப்பிடணும். பாதுகாப்பான குடிநீரை மட்டும்தான் பயன்படுத்தணும். இன்கேஸ் வந்து மீதமாயிருச்சு உணவு அப்படின்னா அந்த மீதமாகற உணவை எப்படி வந்து பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணணும், உதாரணமா குளிர்சாதன பெட்டியில எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி கூட பண்ணலாம். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா அதை வந்து ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது நம்ம உணவு பாதுகாப்போட நம்ம அதை சேர்த்து பார்க்கும் போது நம்ம நிறைய பிளஸஸ் வந்து கெயின் பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி உணவு பாதுகாப்பை நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். சோ உணவு பாதுகாப்பு அப்படின்றது வந்து யார் வந்து பாதுகாப்பற்ற உணவால அதிகம் பாதிக்கப்படுகிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வல்னரபிள் பீப்புள் சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகளா இருக்கட்டும், கர்ப்பிணிகளா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும். சோ மோஸ்ட் வல்னரபிள் பீப்புள்னு சொல்லக்கூடிய இவங்க தான் அதிகமா பாதுகாப்பற்ற உணவை உட்கொள்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள்ல பாதிக்கப்படுகிறாங்க. ஒரு 40% வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவினால பரவக்கூடிய நோய்களால 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நமக்கு தரவு சொல்லுதுங்க. சோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கட்டும், குழந்தைகளுடைய இறப்பு விகிதமா இருக்கட்டும், எதனால அதிகமா ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பற்ற உணவு உட்கொள்றதுனாலதான் நிகழ்கிறது. அதனாலதான் குழந்தைங்களுக்கு சூஸ் பண்ற ஃபுட்ல நம்ம அதிகமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட ப்ராப்பரா பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். சோ 6ல் 1 குழந்தை பாதுகாப்பற்ற உணவை உட்கொள்றதுனால வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறக்க நேரிடுகிறது அப்படின்னு நமக்கு தரவுகள் சொல்லுது. இவ்வளவு நேரம் வந்து பாதுகாப்பான உணவு பாதுகாப்பற்ற உணவுலாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அப்ப இந்த பாதுகாப்பற்ற உணவு அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா அது 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு இயற்கையாகவே அந்த உணவுல நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்ஸின்ஸ் வந்து அந்த உணவுல இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து பாதுகாப்பற்ற உணவு அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபுட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ், அந்த கிட்னி பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டாக்ஸிக் கண்டென்ட் இருக்கு, அது வந்து கடுமையான வாந்தியை வந்து உருவாக்கும். சோ இது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 10 நிமிடமாவது நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தான் அந்த கெமிக்கல் அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியே வெளியில போகும். இந்த மாதிரி இயற்கையாகவே சில பொருட்கள்ல இருக்கும். அந்த உணவுப் பொருட்கள்ல இருக்கிற டாக்ஸின் கேத்த மாதிரி சில ப்ராசஸ்

0: கிளென்சிங் மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சோப் பண்றது, ஒரு பருப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு நம்ம குக் பண்ணும்போது அந்த வடவடன்னு ஒரு தண்ணி வரும், அந்த தண்ணியை வடிச்சுட்டு தான் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி சில சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அந்த உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய, இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் கண்டென்ட்டை நம்ம வெளியில ஏத்துறது அப்படின்றது ஒண்ணு. ஸோ இது ஒரு வகையான பாதுகாப்பற்ற உணவா கருதப்படுது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அந்த உணவு வந்து கண்டாமினேட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்டீரியா, பாக்டீரியாவுக்கு உதாரணமா ஒரு ஈகோலை, சால்மோனெல்லா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்டீரியாக்களோ இல்ல நச்சுத்தன்மை கொண்ட ஏதோ ஒரு விஷயமோ அந்த உணவு கொண்டிருக்கிறதுனால அந்த ஃபுட் வந்து ஆபத்தா மாறிடுறது. சோ யூஷுவலா இது எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ், பெரிஷபிள் ஐட்டம்ஸ்ல தான் நடக்கும். அதாவது சீக்கிரமா கெட்டு போற பொருட்கள், சோ இறைச்சி, ஒரு கோழி இறைச்சியா இருக்கலாம், இல்ல ஒரு ஆடு இறைச்சியா இருக்கலாம், இல்லைன்னா பதப்படுத்தாத, அதாவது பாஸ்டரைஸ் பண்ணாத அந்த பாலா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நம்ம அந்த கடல்ல இருந்து பிடிக்கக்கூடிய அந்த மீன்கள், அந்த மாதிரி கடல் உணவுகள் எதுவா இருந்தாலும் சரி, அதை வந்து ப்ராப்பரா பதப்படுத்தாத பொருட்களா இருந்துச்சுன்னா அதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஒரு கீரை இருக்கு, அந்த கீரை வந்து ப்ராப்பரா வாஷ் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கீரைகள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காம தடுக்கணும் அப்படின்னா அதை ப்ராப்பரா தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். குக் பண்ற ஐட்டம் தனியா, இல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐட்டம் தனியா, இல்ல குக்குட் ஐட்டம் தனியா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா சேமிச்சு வைக்கிறதோ, இல்ல உடனே வந்து சுத்தமான பாத்திரங்கள்ல இல்ல சுத்தமான வகையில கழுவி சுத்தமா கையாள்றதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் நம்ம அந்த பாதுகாப்பற்ற உணவை வந்து தவிர்க்க முடியும். அதே போல இப்ப உடனே கிட்டு போற மாதிரியா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து 2 மணி நேரத்துக்கு மேல நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வைக்க வேண்டாம். அப்படி நம்ம வச்சிருக்க போறோம், கொஞ்சம் லேட்டா குக் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல எடுத்து உடனே ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு. சோ ஃபுட்டோட வந்து பாதுகாப்பை வந்து நம்மளால உறுதி செய்ய முடியும்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரச்சினைகளிலிருந்து தீர்வு, எங்கும் பாதுகாப்பான உணவு என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவுக்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவதையும், பண்ணை முதல் தட்டு வரை தூய்மை மற்றும் அறிவியல் நடைமுறைகள் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும், சிறந்த ஆரோக்கியத்திற்காகவும் வலிமையான தேசத்திற்காகவும் குடும்பங்கள் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எனவே நாம் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடித்து திடகாத்திரமான தன்னிறைவு பெற்ற இந்தியாவை கட்டியெழுப்புவதற்கு பங்களிப்போம் என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஆரோக்கியமான முதுமையான யோகா என்ற கருப்பொருளிலான இந்த ஆண்டு கொண்டாடப்படும் சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 14 நாட்களே உள்ள நிலையில், நடராஜ ஆசனத்திற்கு முழு ஈடுபாடுடன் செயல்பட ஆயுஷ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சமநிலையும் கவனமும் தினசரி பயிற்சியின் மூலம் பேணி வளர்க்கப்படும் போது வாழ்வின் எந்த கட்டத்திலும் ஆகச்சிறந்த வலிமையையும் நளினத்தையும் நமது உடல் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பதை நினைவூட்டுவதாக ஆயுஷ் அமைச்சகம் அதன் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்துள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தில் முதல் பாடலாக வாரிசு திரைப்படத்திலிருந்து விஜய் மானசி குரல்களில்

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: இனி விளம்பரம்.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: திரைகாணத்தில் இனி மாத்தி திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

ஒலித்த குரல்கள் விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன். மாமன்னன் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டீர்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல் ஆனந்த் அரவிந்த் தக்ஷன், ஜோ திரைப்படத்திற்காக.

குட் ஈவினிங் டியர் லிஸ்னர்ஸ் ஃப்ரம் த ஸ்டுடியோஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி அட் 100.1 திஸ் இஸ் எஃப்எம் கோல்ட் அண்ட் பிட்வீன் 10:30 அண்ட் 11 PM எவ்ரி ஈவினிங் இட்ஸ் டைம் ஃபார் எம் டைம் ஐ எம் ஆஜி ஃபார் திஸ் ஈவினிங் மை நேம் இஸ் பாட்ஷா அண்ட் ஆல்ரைட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வி ஜஸ்ட் ஹாவ் ஹாஃப் அன் ஹவர் அண்ட் ஓப்பனிங் அப் மை ஷோ டுடே இட்ஸ் மாடர்ன் டாக்கிங் வித் பிரதர் லூயி செக் இட் அவுட்

நேரம் 11:43. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில், அலைகள் படத்திலிருந்து.

0: The United States and Iran struggle to reach an agreement to end the war. According to the cartel statement released after its virtual meeting, the seven OPEC plus countries have agreed to increase oil input target by 188,000 barrels per day next month. Indian wrestlers continued their impressive run at Ulaanbaatar Open in Mongolia, winning 2 gold and 2 bronze medals in the men's freestyle category. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் காதலுக்கு மரியாதை, அருணாச்சலம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலில் இடம்பெறுவது காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து பாடல்கள்.

வீட்டுக்கு கதவிருக்கு கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது, போங்கடா.

0: இரவின் மடிகள் நிகழ்ச்சிகள் இதுவரை காதலுக்கு மரியாதை, அருணாச்சலம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மே மொஹம்மத்.

நிகழ்ச்சி. இதில் ரிக்ஷாக்காரன், ஒரு தாய் மக்கள், குமரி கோட்டம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிவுலா வருகின்றன. முதலில் ரிக்ஷாக்காரன் படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

புத்தாடையார் கொடுத்தார் கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தார் கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார்

நேர்களே, சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அலைகள் ஓய்வதில்லை, மதுமலர், அந்த 7 நாட்கள் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து பாடல்கள்.

0: இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம், அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? பாடி ஏங்க பக்கழங்க, எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி பாடி அடி பாடி அடி பாடி ஏங்க பக்கழங்க எங்க

தரிசனம் கிடைக்காதா, தரிசனம் கிடைக்காதா, என் மேல் தரிசனம் கிடையாதா.

ஒலித்த அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பாஸ்கரன், கங்கை அமரன், இளையராஜா, ஜென்சி, பி எஸ் சசிரேகா ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து மதுமலர் படத்திலிருந்து சில பாடல்கள்.

ஒலித்த மதுமலர் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து தர்த் பாரி கஸ்லேன் மிட்டாலி அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. ஆதிபராசக்தி படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடலோடு இனிதே புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

இடிபடவு பூமி பொடிபடவு நடுவில் நின்றாடு வழிபழகே கொடிகளாட முடிகளாட குடிபடையே கந்தாடவர் கலையழகே பிள்ளை உள்ள புள்ளு வண்ணம் வேரிகை கொட்டி வர மத்தட

நேரம் 5:31 25 நொடிகள். ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மணாளனே மங்கையின் பாக்கியம் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.